காதலுக்கு போட்டு அந்த பிறகு சுமாகும் மாம்பலையாரி பெண்ணுக்கு ਧੰਨ ਜਾਏਗਾ ਥਕੋ ਤੋ ਲੈ ਥਕੋ ਤਾਂ ਲਿਓ ਬਹੋਰ ਨਾਗੇ ਪਾਹੋ ਤੇ ਗਏ ਜਿਨਕੇ ਲੱਖ ਕਰੋੜ ਕਬੀਰ ਇਹ ਧੰਨ ਜਾਏਗਾ।

ஸ்ரீமஜார் லாஞ்சிகத்திரு கொர்பர் சமரார் சத்குரு கல் சத்குரு தல்க சத் லாகே சோபய தரே.